0: Salim tuvam haberin oldu. Verin mutlu İzin gelin Salim geldi.
1: ஒற்றி பாடி உயிர்
0: நாட்டுகிறேன்
2: ¡Gracias!